0: இசைந்தான் நம் இருவரின் சுரமும் நமதாகும். திசை சேராதாலும் ஆழிசேர் ஆறுகள் முகிலாய் மழையாய் பொழிவது போல் இசை நம் இசை.
1: எந்த ஸ்வரமும் நீங்களுடைய ஸ்வரமும் முத்து